0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இப்போது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜவதனா, பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Sheerthalai R. Anandakrishnan. He begins with Gajavadana in Rag Sri Ranjini set to Adital, a composition by Papanasam Sivan.

0: நீங்கள் கேட்டது ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.
1: In Rag Sriranjani, that was a composition by Papanasam Sivan.
0: இனி ஞான முசகராதா தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents ஞான முசகராதா in Rag பூர்வி கல்யாணி செட்டு ரூபகம் தாள், a composition by தியாகராஜர்.

0: இடம்பெற்றது பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: இன் ராக் பூர்வி கல்யாணி, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக கலிக்கி உண்டே கதா, தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. He concludes his recital with Kaliki Unte Kada in Rag Keeravani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: இடம்பெற்றது கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: இன்றா கீரவாணி, that was a composition by தியாகராஜர்.
0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a flute recital by B. Muthukumar. He was accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio, Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: நீதய ராதா அம்பா, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், ஸ்வீய ரச்சனா.
1: டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா கண்டினியூஸ் ஹிஸ் ரிசைட்டல் வித் எ செல்ஃப் கம்போஸ்ட் கீர்த்தனா. நீதய ராதா அம்பா என் ராக் பூர்வி கல்யாணி செட் டு ஆதிதாள்.

தங்கடா திங்கடா திருகடுக்கு திங்கடா உனக்கு திங்கடா தா தங்க திங் திருக தரன் தருகடா தரன் தரன் தருகடா தரன் தரு தல் தரன் தருகடா தரன் தருகடா தரன் தரன் தருகடா தங்கடா திங்கடா திருகடுக்கு திங்கடா உனக்கு திங்கடா தா தங்க திங் திருக தரன் தருகடா தரன் தரன் தருகடா தரன் தருகடா தரன் தருகடா தரன் தருகடா தரன் தருகடா தரன்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH.

ஷோபா ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். ரூபா ராஜகோபால் அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். கணபதியே கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

சோபா ஸ்ரீராம் அவர்கள் பாடுவதில் அடுத்து பரிதான மிச்சிதே, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, பிலகரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: Shobha Sriram avargal paadikondirukkar. Roopa Rajagopal avargal violin. Salem S. Ranganathan avargal mridangam. Thodarndhu Varali ragathil amainda Seshachala Nayakam. Muthuswami Dikshithar Kruthi. Roopaka Thaalam.

0: சோபா ஸ்ரீராம் அவர்கள் பாடினார். ரூபா ராஜகோபால் அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Shrimati Hemalatha Ganesan. She is accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Arumugam on the morsing. Nigashil mudalil, Kadaikan, Ramasami Sivan Padal, Begada Ragam, Mr. Chaputalam. The concert begins with Kadaikan, composed by Ramasami Sivan in Rag Begada, set to Mr. Chaputal.

ரங்கநாதம், முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபக தாளம். லிசன் நவ் டு ராமநாதம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் பந்துவராளி, செட்டு தாள், ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Shrimati Hemalatha Ganesan. She is accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Armukam on the morsing. Ini Sada Palaya G. N. Balasubramanian iyathiyathu Ragam Mohanam Adithalam. Listen now to Sada Palaya, composed by Shri G. N. Balasubramanian in Rag Mohanam, set to Tal Adi.

சுமலதா கணேசன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின். கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம். பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர் சிங். நிகழ்ச்சி ராகம். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஹேமலதா கணேசன். ஷி வாஸ் அக்கம்பனிட் பை கோயம்புத்தூர் ஸ்ரீ கே பாலசுப்ரமணியன் ஆன் த வயலின், கோயம்புத்தூர் ஸ்ரீ ஜி பிரகாஷ் ஆன் த மிருதங்கம், கோயம்புத்தூர் ஸ்ரீ ஜி சுரேஷ் ஆன் த கட்டம், and Pollachi Shri Armukam on the Morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.

ஆனந்த பைரவி ராகம் ரூபகதாளம் பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார் கிருதி. நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் இன் ராகா ஆனந்த பைரவி செட் டு ரூபகதாளா கம்போஸ்ட் பை பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார். சத் பக்தியோ.

சங்கீத கச்சேரி. சி எஸ் அனிருத் வயலின், கே ஜெயகிருஷ்ணன் மிருதங்கம், பையனூர் டி கோவிந்த பிரசாத் முகர்ஷன். யூ ஆர் லிசனிங் டு ஏ வோக்கல் ரிசைட்டல் பை என் பி ராமசுவாமி. ஹி இஸ் அக்கம்பனிட் பை சி எஸ் அனிருத் ஆன் வயலின், கே ஜெயகிருஷ்ணன் ஆன் மிருதங்கம் அண்ட் பையனூர் டி கோவிந்த பிரசாத் ஆன் மோர்பிங். விநாயகுனி.